புகாலே ரேபனலாலே சிட்டே பாலே பப்பு தேசிருத்தே சாரே ஷாக் புகாலே கண்ணிலாக்கே சுனு ஹுக்கம் சமே திசிருக்காருதா ஹத்து சோ ஃபடாதா கரண்ட்டு நங்கி கிசே தாருதா ஹத் சோ ஃபடாதா கரண்ட்டு நங்கி கிசே தாருதா கடா பேபஸ் ஹோகே கடா பேபஸ் ஹோகே மாண ரக் தஸ் தாருதா ஜா புத்தா ஜா பப்பு தருணே சிவாச்சா மாருதா ஆஜா புத்தா பப்பு தரு நேச்சுவாச்சா மாறுதா மா புத்த